ஸ்ரோத்துக்களே, இன்னும் வந்து கேளுனா, கே கல்யாணவர சாஹித்யக்கு ராஜேஷ் ராமநாத் சங்கீத அளவடிசி, ಚಿತ್ರ ಹಾಗೂ ಎಸ್ಪಿ ಬಾಲಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಂ ಹಾಡಿರುವ ಕನಸುಗಾರ ಚಿತ್ರದ ಈ ಗೀತೆಯನ್ನು